சிரமமா துருஜசாப்தஸ்வர வேத சிரமமா துருஜசாப்தஸ்வர நாதா குலதேவா ஸ்வீகிருதா நாதா குலதேவா.